0: வோடஃபோன் மேக்கப் பண்ணல்சா சீனந்து காபோங் நிகரகு வத்தி காணபோங் கரக்கே கனோம் ஆனடக்கே தி 5 அப் யோன் தி தினபு இந்தாரா கி தினனே பு இந்தாரா தி ரீசார்ஜ் தி 4 அப் யோன் தி வபு இந்தாரா தி 3 அப் யோன் தி தபு இந்தாரா கி தி மதோ இந்தாரா தி ரீசார்ஜ் ஆ தி 2 அப் யோன் தி வோவ கி தி தின இந்தாரா நகொன் தோன இந்தாரா ஆன் நெட் மணி இபு கி தி வோ இந்தாரா ஆ தி தின இந்தாரா எனபெல டைன தி வோன தபும் தி ஒன் ஒன் ரீசார்ஜ் எனபெல டைன வோவ தபும் தி தபு இன ஆ தி தபு மதோ ஒன் ரீசார்ஜ் in a benedaina ibu gini lewa debong awai te wabu intara ibu gini suwa debong awai karatu nariki ante terebu intara ante nebu intara de uri chach ari nakona ane benedaina inanon tepuina debong iri bu roi ati yung anakai inaki nako yein nalikari nakim nandemeka ponansa
1: kurrapa kurrapa kurrapa
2: holy pass nurang kai te buru roi yon te holy pass
0: kariki am data ayak ya sana awa kati gini kebongan ana cinta wana intara pora inanon te wana debong orang kai star don't want the book if we're gonna get enough to borrow yay. Iri suwa akibu na kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya kaya k

அப்போ ஒன்னாவது குயின் பேக் இருபது குயின் பேக் ட்ராக்கிங் டுக்கோ மேகன் பயன் டுக்கோ ரிட்டக்கி வந்து செக்ஸ் நம்ம தினம் பேசுவா தினமும் ஆக்கியா அவ ஆக்கியா அவனுமோ தோன ஓவா ஆஹா தத்தை தப்பு தகாவாரு கையை இங்கே என்ன சொன்னேன் அக்கிரிக்கோ நம்ம சவ்வாயம் கத்தீங்க தாத்தரப்பா கிரிபேஸ் பெப்போ பத்தோ